நமோ நற்கனாசிசாசியூப்பங்கே பிரமாசிங் பிரமாசிசாசி அகாத சுரூப்பே நிரபாது பூத்தே நங்கிய நாமே திருப்பங்கி திருகாமே நிரபங்கி சுரூப்பே சிறபங்கி அனுபே ந புத்திரே ந புத்திரே ந சுத்திரே ந மித்திரே ந காத்தே ந மாத்தே ந ஜாத்தே ந பாத்தே நிரசாக்கம் ஸ்ரீகா மித்தோமி காய சுதாபம் பிரபாய ஜய அஜாய பகவதி சாந்த பிரசாத் கே ஜஹர் ஜூரா கே ஹாஜர ஜூரா மேசல் ராம சமாசல ராம கே ஹுஸ்னோ ஜன் ਕੇ ਉਸਨੋ ਜਰਾਗ ਹੈ ਕਿ ਕਾਮਲ ਕਰੀਮ ਹੈ ਕਿ ਰਾਜ ਕਰੀਮ ਹੈ ਕਿ ਰੋਜੀ ਦਿਹੰਦਾ ਹੈ ਕਿ ਰਾਜ ਕਰਹਿੰਦਾ ਹੈ ਕਰੀਮਲ ਕਮਾਲ ਹੈ ਕਿ ਉਸਨੋ ਜਮਾਲ ਹੈ ਕਰੀਮਲ ਖਰਾਜ ਹੈ ਗਰੀਬਲ ਨਿਵਾਜ ਹੈ ਹਰੀ ਫੁੱਲ ਸੁਕਾਨਾ ਹੈ ਰਾਜ ਲੁਕਾਨਾ ਹੈ ਕਲੰਕ ਅੰਗ ਪ੍ਰਣਾਸ ਹੈ ਸਮਾਦੁਲ ਨਿਵਾਸ ਹੈ ਅਗੰਜਲ ਕਰੀਮ ਹੈ ਰਜਾਇ ਕਰੀਮ ਹੈ ਸਮਾਦੁਲ ਜਵਾਹ ਹੈ ਕਿ ਸਾਹਿਬ ਕਰਾਏ